0: ஐநது பாரி கோழன நாரி ஆலியா யமுனி வரி குஷால சோடுன தின ஜலாவர நக்ஷி சாகாகரி வசனி சுட்டலி அலகத்து படலி ஓலியா காட்டா வரி துமக்கத கோபி ஜலாத்த சிரலா உடலி கோஷிர சிரி
1: கோபி நானாத் ஹோச்சா தங்க தோத் ஆலா சக்காசே ரங்க குணாக்கரும் வஸ்திர சரி பச